ஞான பிராணகம் ரவையோ சர்வத்தானகம் லயோஜம் பயானகம் பயோ பேட தானகம் தோ சுக்கி சகல்கான் லயனோ ஜெசமுதானகம் பய பாவக பார் பிராணகம் நிற்கர்த்திசே தானகம் ஹார ரச ரசே மானகம் லத்தீத் பூகானகம் நானக சய சுமாயோ ரே மனா ஆசாவரி மகல்லா பஞ்சவா ஹர ஹர் ஹர் குணீகா ஜப்டிகே சஜ துனீகா சாது ரசன பனீகா சூட்டன பெரு சுனீகா